0: இந்தியாவின் பாந்திலிருந்து கை
1: விசம்
0: www.liveofm.lk. Hit the pin of an hour.

0: ஆஸ்திரேலியாவின் பாந்தர பகை
1: visa.lk
2: மாமா மதீனா கீ வித் மயா லைவ் எஃப்எம்.